வானொலி இரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த புதன்கிழமை திட்டக்கம் பிற்பகல் வணக்கம். வானொலி இப்பொழுது சரியாக பிற்பகல் ஒரு மணி ஒரு வினாடி ஆகிறது.

0: எல்லாம் நலம். ஆம், நீங்கள் எல்லாம் நலமா போகுது. விசேஷ வானொலியில் நாடோறும் இந்நேரத்தில் மத்திய நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முக்கால் மணி நேர நிகழ்ச்சி கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: இன்றைக்கு புதன்கிழமை, மே மாதம் 13ஆம் தேதி. சித்திரை மாதத்தின் இறுதி வாரம், அதாவது இன்றைக்கு இறுதி புதன்கிழமை 30ஆம் தேதி. 30ஆம் நாள். உங்கள் இன்றைய நாள் இனியதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கட்டும். இதோ வரும் முத பாடலை பக்தி பாடலாகும். கண்ணபிரானை போற்றும் பழமை வாய்ந்த ஒரு பாடல் உங்களுக்காக

ரசிக்கும் பார்வையை பொறுத்தே வாழ்க்கை அழகாகும், அழகாகவும் அர்த்தமாகவும் ஆகிறது. வாழும் வாழ்க்கையை ரசித்து வாழ்வோம். இறையருளும் மகிழ்ச்சியும் நம் குடும்பத்திற்கு என்றும்.

0: பார்க்க வந்த வள்ளுவன் வாழ்க தமிழினிக்க அவர் தந்த திருக்குறளி வாழ்க தீவினை அச்சம் இதோ இக்குறப்பாக்களை நான் உங்களுக்காக அதாவது வழக்கப்படியாக நீங்கள் இக்குறப்பாக்களை பாடலின் இசை மூலமாக கேட்கலாம் பாரத்வாஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள குறப்பாக்களை மேலும் இதனை பிரெஞ்சு மொழிபெயர்ப்பும் உண்டு இதோ தீவினை அச்சம் ஃபியர் ஆஃப் சின்
1: தீவினை அச்சம்
2: தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு
3: Les méchants n'appréhendent pas, mais les bons appréhendent la vanité de faire du mal.

0: qu'il ne fasse pas de mal aux autres, celui qui ne veut pas être la proie des tourments.
1: எனை பகை உற்றாரும் உய்வர் வினை பகை வியாது பின் சென்றடும்.
0: Quel que soit l'ennemi que l'on se fait, on peut lui échapper. Mais quand le mal devient notre ennemi, il vous poursuit sans répit et vous anéantit.
2: தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வியாது அடிவுரைந்தற்று.
0: Comme l'ombre qui s'attache à nos pieds, les conséquences funestes de nos mauvaises actions ne nous quittent pas.

0: உங்கள் மங்கை அருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையார் ஒளி, மங்கையார் ஒளி.
0: அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும் இனியவை, என்றும் இனியவை.

சுவை தரும் பாடல்கள் இனிமை காணும் பாடல்கள் நீங்கள் ரசித்து கொண்டிருப்பது உங்கள் AM2 வானொலி மொரிஷியஸ் வானொலியில் உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி. அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் பாடல் சம்சாரம் என்பது வீணை. ஆம், சம்சாரம் என்பது என்பவள் வீணைதான். அதில் அவஸ்வரம் வருவது அழகிய சங்கீதம். பிறப்பதும் மீட்டுபவனே கணவன்தான் கையில் உள்ளது.

துணை இல்லாத வாழ்க்கை அர்த்தமில்லாத சொல்லுக்கு சமம். இழந்த ஜோடிகளை திரும்பும் பெற முடியாது. எனவே இருக்கும் வரை வாழ்க்கையை இனிமையாக சில விடுங்கள்.

எப்பொழுதும் எல்லா வளமும் பெறுவோம். மனிதனிடம் பக்தி கவக்கும் போது உணவு பிரகாச பிரசாதமாகிறது, தண்ணீர் தீட்டமாகிறது, இசை கீர்த்தமான யாகிறது, இதயம் கோவிலாகிறது, செயல் சேவையாகிறது, பயணம் யாத்திரையாகிறது, மனிதன் புனிதனாகிறான். ஆம், உங்கள் மங்கையருளின் நிகழ்ச்சியை தொடர்கிறது. திரைப்படங்களில் இடம்பெறும் இன்னிசை பாடல்கள் இன்சுவை தரும் பாடல்கள். நாம் அடுத்து வரும் பாடலை கேட்போமா? இது உங்களுக்காக கேட்டவரெல்லாம் பாடலாம் படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடல்.

அன்றைக்குமணியவே என்றுமணியவே திரைப்பட வரிசையில் தொடர்ந்து 1:15 மணி வரை இன்னும் சில இன்சுவை தரும் பாடல்கள், இசை பாடல்கள். ஆம், அன்பு அக்கறை அரவணைப்பு பாசம் நேசம் தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடிந்தால் அதுதான் வன்மையான வாழும் கடவுள். அம்மா

அன்பு பொங்க, ஆசைகள் பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க, என்றும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க. நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சிங்க யாவும் முடிவு பெற உள்ளது. அடுத்த நிகழ்ச்சியை நம்களை மீண்டும் சந்திப்போம். நேர்களை அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் உளம் நிறைந்த வணக்கம். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் அமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். நன்றி, வணக்கம்.

0: 819 किलोहर्ट्ज़, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: அலை கடல் தாண்டி ஒலிக்கும் அலைவரிசையில் உள்ளங்களை இணைக்கும் ஓர் இனிய சங்கமம். மொரிஷஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அருவி எனும் நிகழ்ச்சி. முதலில் ஒரு பக்தி பாடல்களோடு நம் நிகழ்ச்சியை தொடங்குவோம்.

இந்த இரவு பொழுது எத்தனை அழகானது. பகல் நேர பரபரப்புகள் ஓய்ந்து பறவைகள் தம் கூடுகளை அடைவது போல நாமும் நம் அன்பிற்குரியவர்களுடன் நம் வீட்டை அடைந்து குடும்பத்துடன் நல்ல நேரத்தை கழிப்போம். அடுத்த பாடல் உங்களுக்காக.

இன்றைய இரவு பொழுதை இன்னும் இனிமையாக்க உங்கள் விருப்பங்களையும் ரசனையையும் கருத்தில் கொண்டு சில தேனிசை பாடல்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். இசை என்பது ஒரு மாய கண்ணாடி, அது நம் வழிகளை மறக்கச் செய்யும், மகிழ்ச்சியை இரட்டிக்கும். அந்த இசையின் மடியில் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அடுத்த பாடல் உங்களுக்காக.

நாள் முழுவதும் இயந்திரங்கள் போல் போராடி உழைத்து வியர்வை சிந்தி உழைத்த அன்பு நெஞ்சங்களே அடுத்த பாடல் உங்களுக்காக.

நம் இளைய தளபதிகளே, தொழில்நுட்பம் என்பது நமக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர நம் நேரத்தை அது திருடுகிறது. அதை தவிர்த்து நம் குடும்பத்துடன், நம் பெற்றோருடன் நல்ல நேரத்தை கழிப்போம். அடுத்த பாடல் நம் இளம் நெஞ்சங்களுக்கு.

இசை அருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.